0: Model High Hopes 3000 رايل وكيلا ونيك
1: رول موديل.
0: سبيكينج اوف رول موديل اي رايتك رايتك نبقول شورشين احنا
1: جود افترنون
0: كلها جود افترنون. يرا سميت تتنوتيلو لي اوزان سلم سبوش مالتا بس كمان كنم ستودنت لي جرادوا لي داون يجيزستو لسكول يير بوكس يكولهم لتا ويتشوم وتاخت ويتشوم يكولهم السينير كوت سوا يدو لا كوت li t-rapprezenta dak l-student li uħloq bija. U dan kellu bżon senior code għal-student u bat messaċ l-artist favorit tijaw għall-usman għallu t-tibli senior code.
1: Ħaċċanz u vera u għazempju t-għatman dak ta' qalbek, għax biex ħaċċanz ma' b'drej.
0: Li bat l-ek
1: għazempju. Dak il-miljoni ta' followers.
0: U sapp il-ħin biex jibat l-ek quote bira ek, il-firi kbira. U jena saqsejt li l-ek, inti kieku t-tibat artist għal senior code kieku sewa biex jiktib l-ek xaħġa. Inti l-min artist taqbat kieku. U jena.
1: Attrice.
0: Ehi, mela, celebrity li kun.
1: Jina kiku nazel lil... Blank Eyes. Lil Julia Roberts.
0: Julia Roberts, ok.
1: Julia Roberts.
0: Xejduru għal xiex?
1: Taġobni, ħafna t-inspirani u ma nafx, nara vera attrice tajba. So, għandi soft spot għalija. So, Julia Roberts.
0: Jina kieku, sawa, jina naħseb... Ara, jien kont naqbad il-timiet xara bej l-ewwel. Iva, imma naħseb naqbad il-Daniel Radcliffe li huwa l-istess attur li ħadem Harry Potter, għax ħabba ta' fin childhood bir dak il-films ukoll u nixtieq li kieku ta' fin il-bidu l-elu ikun flimkien ta' eżilu. U jiktib li kwotu kieku ta' fin
1: ma' xi. Tuħu ċans ibatlu.
0: Ejja mela se jibatli lura. Insomma, bat il-dan, jiġifieri bat il-dan student ma jibgħat ma nafx.
1: Go for it.
0: Tajti batli.